இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா 89.4 அப்பு பெண்ணே நீ யாரோ.

0: ஒருத்தர் கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. Masala Cafe brought to you by Corporate Tax on time ku file panna the VAT consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers Premium Veg Restaurant JLT matrum Dubai Internet City ai thodarndu tharpodu Burj Man Exit 1 Rag Bank arigilum Jaffa vil pudhiya kilai brahmandamaga thirakkapattullathu matrum
5: there is no place like home, there's no

0: பண்ணி
1: பல்ல உடைப்பேண்டி
0: வீட்டுல.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: mislim da je to ne.
1: Rolex. Rolex.
0: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்க?

0: இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
2: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
5: Inga Nanda King Na Podrathu Da Paattu Adha Kap Chipnu Kettu Enjoy Pannatho Hukum Tamil FM Ka Hukum.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: நடக்கவிருக்கு. For more details, contact 056-415-4242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனச காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
7: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
8: சொல்லு.
7: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன். என்னைக்கு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ்
1: FM. We'll be back after a short commercial break.
2: கோல் நெக்லஸா ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: group of companies.
2: Property வேணுமா? Gold வேணுமா? PropShell ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு's number one trusted plot developers PropShell ஓட 19th anniversary offer ஆ 19 gold coins ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
3: 800 square feet book பண்ணா 19 gold coins free. 800 square feet கீழ book பண்ணா 10 gold coins free. இந்த opportunity-ய மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd August Sunday 9 am to 9 pm IDS building opposite to Burj Man Dubai ல தான் event நடக்கவிருக்கு. For more details contact 056-415-4242.
2: Plots nale PropShell dane.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு's நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

0: 89.4 Tamar FM. Tamar FM. Nama radio, nama music. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: செழித்தையும் தமிழை ஒளி.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் since 1982.
5: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th anniversary ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
6: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
7: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமேனு யோசிக்கிறீங்களா? sunday.ae ல back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10% to 60% off. Visit sunday.ae.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
13: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock everyday evening. Evening Karak with me, RJ Bravo. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
2: The Evening Karak presented by VNCT Global in Chennai and Coimbatore locations la endha villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday August 23rd at Park Regis Hotel. Call 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai nayam mikka nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubai il Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கேசே போல ரே தும்ஹே ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
2: சார் ஜஸ்ட் சார்
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global-இன் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல். நம்ம VNCT-ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர்னு டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களோ. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டனு உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
3: மீட் VNCT டீம் ஆன் August 23rd, சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் Bridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
2: மறந்திராதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ.

0: கமர்ஷியல் பிரேக்.
1: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி. அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
4: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10 to 60% off. Visit sunday.ae.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் ஆச்சு.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு

0: எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு

0: நம்ம விஎன்சிட்டியிலேருந்து விஎன்சிட்டியோட எம்டி கீதா நாகு மேம் வந்திருக்காங்க. ஹாய் மேம், குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க மேம்?
1: குட் ஈவினிங் பிரியா, நைஸ் டு பி இன் யுவர் ஷோ
0: அகெய்ன்
1: பேக் டு பேக், யெஸ்டர்டே அண்ட் டுடே, இட்ஸ் வெரி நைஸ்.
0: ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மேம் கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் விஎன்சிட்டி டீமை வந்து மீட் பண்ணணும், உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் வில்லா வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஈவெண்ட்டில் அதாவது August 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இந்த கிராண்ட் ஈவெண்ட்ல நீங்க கலந்துக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0547673111. ஐ ரிபீட், 0547673111. ஸோ மேம், இந்த விஎன்சிட்டியோட மீட்டில் என்ஆர்ஐ மீட்டில் வந்துட்டு என்னென்ன ஸ்பெஷல்ஸ்லாம் வந்து இருக்கு? நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம், பட் ஸ்டில் இன்னைக்கு திடீர்னு டியூன் பண்ணுறவங்களுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக சொல்ல முடியும்.
1: டாக்கிங் அபவுட் ஆர் விஎன்சிடி குளோபல்ஸ் கிராண்ட் 1+ வில்லா சேல் ஈவெண்ட் விச் இஸ் ஹேப்பனிங் திஸ் சண்டே 23rd August. இது என்ன அப்படின்னா, நம்ம விஎன்சிடியில் நீங்கள் எந்த வில்லா புக் பண்ணாலும் இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வாட் டஸ் இட் மீன்? நீங்கள் வந்து 2-bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3-bedroom வில்லாவாக கிடைக்கும். 3-bedroom வில்லா புக் பண்ணிங்கன்னா 4-bedroom வில்லாவாக கிடைக்கும். 4-bedroom வில்லா அண்ட் பங்களோ புக் பண்ணிங்கன்னா 5-bedroom லாவிஷ் பங்களோவாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது கூட உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது, அதாவது ஃப்ரீ ஏர் கண்டிஷனிங் இன் ஆல் யோர் பெட்ரூம்ஸ், ஃப்ரீ டிவி, ஃப்ரிட்ஜ், பெட்ஸ் அண்ட் காட்ஸ் இன் ஆல் த பெட்ரூம்ஸ், அண்ட் தென் உங்களோட வுட் ஒர்க் ஃபுல்லாக எல்லா பெட்ரூம்லேயும் பண்ணியிருப்போம். இன்டீரியர் டிசைன்டு வுட் ஒர்க் அண்ட் மாடுலர் கிச்சன் எல்லாமே உங்களுக்கு வந்து என் டு எண்ட் இதில் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இதுதான் ஒரு பெரிய ஆஃபர். இது உங்களோட டாப் லொக்கேஷன்ஸ் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இப்போ நம்ம டீட்டெயில்டாக அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசுவோம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது. சென்னையில் வந்து யூ ஹாவ் திஸ் ஆஃபர் இன் ECR, வி ஹாவ் வில்லாஸ் இன் ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர், இந்த 4 லொக்கேஷன்லையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். கோயம்புத்தூரில் உங்களுக்கு சிங்காநல்லூர் லொக்கேஷனில் இந்த ஆஃபர் இருக்குது.
0: ஓகே.
1: ஸோ இதில் இதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய ஆஃபர் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸும் ஃப்ரீயாக வரும். ஸோ இது வந்து இட்ஸ் அ பிக் போனஸ் ஆஃபர், ஐ வுட் சே. அண்ட் இதில் ஒரு பெட்ரூம் ஃப்ரீ தான் வந்து இட் இஸ் அ வெரி வெரி வேலிட் ஆஃபர், ஐ வுட் சே இட்ஸ் வெரி வேல்யூபிள் ஆஃபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் வேல்யூபிள்னா, எப்பயுமே ஒரு ஃபேமிலிக்கு வந்து யூஆர் ஆல்வேஸ் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் 1-bedroom. நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவங்க கல்யாணம் ஆகி மூவ் இன் பண்ணும்போது 1-bedroom ஹவுஸில் லிவ் பண்ணுவாங்க. அப்போவே எப்படா இன்னொரு பெட்ரூம், நம்ம அப்பா அம்மா வந்தால் அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், இன்னொரு பெட்ரூம் வேணுமேன்னு. 2-bedroom இருக்கும்போது இல்லை, பேரண்ட்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இருக்கும்போது, குழந்தைங்களாம் இருக்கும்போது இடம் பார்த்தல, இன்னொரு பெட்ரூம் வேணும். 3-bedroom எல்லாம் கரெக்டாக ஃபேமிலிக்கு கரெக்டாக, ரெண்டு குழந்தைங்க உங்களுக்கு ஃபிட் ஆகும்போது ஐயோ இன்னொரு பெட்ரூம் வேணும், கெஸ்ட் எல்லாம் வந்தால் இருக்காது. ஸோ எப்பயுமே வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் 1-bedroom. ஸோ வி தாட் வி வில் கிவ் இட் ஆஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர் ஃபார் அவர் கிளைண்ட்ஸ், ஸோ தட் தே ஆல் என்ஜாய் 1 more bedroom இன் த ஹவுஸ். ஸோ தட் இஸ் தட் ஸ்பெஷல் ஆஃபர். அதில் வந்து ECR-ல வந்து ECR-ல வி ஹவ் டன் மோர் தென் 10 projects டுடே. ECR இஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் லொக்கேஷன், எவ்ரிபடி நோஸ் இன் சென்னை. சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து, பெங்களூரில் இருக்கிறவங்க, கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் ECR-ல வந்து வாங்குறாங்க. அது ஒரு பெரிய கிரேஸு. ஸோ ECR இருக்குது. OMR வந்து இட் இஸ் அனதர் ஹாட் டெஸ்டினேஷன். ஐடி ஹப் ஆஃப் தமிழ்நாடு இஸ் OMR ஒன்லி. அந்த ஒரு ரோடில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதுலேயும் இப்போ மெட்ரோ கனெக்டிவிட்டி ஆல் ஓவர் சென்னை, Phase 2, Phase 3, Phase 4 எல்லாம் இப்போ வரும்போது இட்ஸ் கோயின் டு பி அ டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் ஆல் டுகெதர். தென் பம்மல், எவ்ரிபடிஸ் ஃபேவரட் லொக்கேஷன், அண்ட் போரூர், உங்களுக்கு ஆஸ் குட் அஸ் எ சிட்டி. ஐ மீன் போரூர் இஸ் யுவர் எல்லாமே சிட்டி தான் இன்றைக்கி. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு மைக்ரேஷன் க்ரௌட் கூட கூட சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக ஆக உங்களுக்கு வந்து சபர்ப்ஸ் கூடிட்டே வரும். இதெல்லாம் க்ரோத் ஓரியன்ட் ஜோன். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் ஜாஸ்தி இருக்கும். சேச்சுரேட்டட் ஏரியா, இப்போ டி நகரில் நான் ஒரு சொத்து வாங்குறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன்னா எனக்கு அதில் அப்ரிசியேஷன் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு பில்டிங்கில் டெப்ரிசியேஷன் இருக்கும், அண்ட் டி நகரில் வந்து ஆல்ரெடி அப்ரிசியேஷன் முடிஞ்ச ஏரியா, அதில் வந்து எனக்கு அப்ரிசியேஷன் இருக்காது. நான் லேண்டோட வில்லா வந்து இந்த மாதிரி க்ரோத் ஜோனில் வாங்கும்போது உங்களுக்கு ஹியூஜ் அப்ரிசியேஷன் இருக்கும், ரெண்டல் ஈல்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன ப்ராஜெக்ட்ஸுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் லிங்க்ல பேசுவோம்.
0: கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வந்து விஎன்சிட்டியில் வந்து வில்லா புக் பண்ணும், அது 1+ ஆஃபர் வேறு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் திஸ் சண்டே நீங்கள் விஎன்சிட்டி டீமை வந்து மீட் பண்ணலாம். August 23rd சண்டே காலையில் 10 AM 8 PM வரைக்கும் அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் தான் இந்த கிராண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0547673111. ஒன். மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0 5 4 7 6 7 3 1 1 1. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த

0: இன்னைக்கு நம்ம கூட வந்து வியன் சிட்டி குளோபல்ல இருந்து வியன் சிட்டியோட எம்டி கீதா நகு மேம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ வியன் சிட்டி குளோபல்ல கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் வந்து போயிட்டு இருக்கு. சோ நீங்க வியன் சிட்டில வில்லா வாங்கணும்னு ரொம்ப வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, திஸ் சண்டே ஆகஸ்ட் 23rd ஷார்ப் 10 AM to 8 PM ல நீங்க பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன்ல நடக்கிற இந்த கிராண்ட் ஈவெண்ட்ல மிஸ் பண்ணாம வந்து கலந்துக்கோங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் அண்ட் நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து புக் பண்ணணும்னா கூட நான் சொல்ற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ மேம், அடுத்து எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ஈஸியாரில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்கு இல்லையா, ஸோ ஈஸியார் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? அதில் இந்த ஆஃபர் வந்து இருக்கா மேம்?
1: ஆமாம், அதுலேயும் உங்களுக்கு வந்து ஒன் பெட்ரூம் ஃப்ரீ ஆஃபர் வந்து இருக்குது. ஈஸியாரில் வந்து பாம் ஷோர் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட். ஈஸியாரில் இது வந்து நம்ம 10th ப்ராஜெக்ட் நம்ம வந்து VNCT பண்ணுறோம். பிகாஸ் ஈஸியார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் டெஸ்டினேஷன், பாப்புலர் டெஸ்டினேஷன் அமங்க கிளைண்ட்ஸ். எல்லாரும் ஈஸியாரில் ஒரு வீடு வச்சுக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ஒன்று, அப்ரிசியேஷன் ஹியூஜாக
0: இருக்குது.
1: ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாங்கள் ஓஷன் டிரைவ் வில்லாஸ் ஈஸியாரில் வந்து லான்ச் பண்ணோம் 2019ல, 5 வருஷம் ஆச்சு. அப்போ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது பூல் வில்லா வந்து அங்கே 1.1 crore லான்ச் பண்ணோம். ஸோ அந்த பூல் வில்லா இன்னைக்கு ஃபேஸ் 3ல வந்து இட் இஸ் 2.1 crore.
0: ஓகே,
1: அப்போ 1.1 வந்து 2.1 crore 5 இயர்ஸில் ஆயிருக்கு. 1 crore உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆயிருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியில் அப்படின்னா, தட் இஸ் அன்பிலீவபிள் நம்பர் ஒன். அதோட இது இன்னைக்கு வந்து அதோட வாடகை வருமானம் வந்து அந்த பூல் வில்லாக்கு வந்து 60,000 rupees. ஸோ இவ்வளோ வருஷமா நீங்கள் எவ்வளோ வாடகை சம்பாரிச்சிருப்பீங்க, 5 வருஷத்தில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு, தட் இஸ் த மேஜிக் ஆஃப் ஈஸியார். ஸோ அதனால நாங்கள் கண்டினியூஸாக ஈஸியாரில் வந்து, அதுவும் நாங்கள் வந்து முதலே லேண்ட் ப்ரொக்யூர் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நம்ம வாங்குற நம்மளோட கிளையன்ஸுக்கு வந்து இந்த ப்ரைஸ் இந்த ஆஃபரில் ரொம்ப பெனிஃபிஷியலாக நம்மளால் பண்ண முடியுது. இதே இது இன்றைக்கி நம்ம லேண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் தேடிட்டுருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஈஸியாரிலலாம் எங்கேயுமே சென்னையில் முடியவே முடியாது. பிகாஸ் லேண்ட் ப்ரைஸஸ் எல்லா இடமுமே தமிழ்நாட்டில், சென்னை, கோயம்புத்தூர், எல்லா ஊர்களையும் ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே வருது. அவங்க கேட்கறது, லேண்ட் ஓனர் கேட்கறது தான் ப்ரைஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு. ஒரு லாஜிக்கே கிடையாமல் போயிடுச்சு, ஏன்னா அவ்வளோ தூரம் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஈஸியார் வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஷோர் ப்ராஜெக்ட். பாம் ஷோர் ஃபேஸ் 2ல வந்து இது 1 kilometer அவே ஃப்ரம் த பீச் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் கான்டினென்டல் ஹோட்டல். 2 5-star hotel, ஷெரட்டன் கிராண்ட் அண்ட் இன்டர் கான்டினென்டல். அது ரெண்டு ஹோட்டலுக்கு டயக்னலி ஆப்போசிட் இருக்கும், 1 kilometer ஃப்ரம் த பீச். அண்ட் திஸ் இஸ் அ வெரி, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாம் பீச்னு இங்கே லான்ச் பண்ணோம், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபுல்லி சோல்ட் அவுட் ப்ராஜெக்ட். பாம் ஷோர் 1 phase 1 வாஸ் ஆல்சோ ஃபுல்லி சோல்ட் அவுட். இப்போ பாம் ஷோரில் வந்து ஃபேஸ் 2 நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாக பாலி தீம்டு வில்லாஸ். இதில் வந்து உங்களுக்கு 3 bedrooms, கெசிபோ, பார்ட்டி டெரஸ் இருக்கும். என்டர் ஆனோன்னு உங்களோட இது டெக் ஏரியா இருக்கும், தென் யுவர் கார் பார்க்கிங், தென் யூ வாக் பியாண்ட் யுவர் கார் பார்க்கிங் இந்த பேக் சைட் ஆஃப் த ஹவுஸ் தெர் இஸ் அனதர் பிக் டெக். அந்த டெக்கில் யூ ஹாவ் யுவர் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் ஈச் ஹவுஸுக்கு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் ஹவுஸ். அண்ட் ஆஸ் ஐ வாஸ் சேயிங், இது உங்களுக்கு வந்து 60,000 rupees ரெண்டல் ஈல்டும் மாதம் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஃபென்டாஸ்டிக்காக இது வந்து த ப்ரைஸ் ரேஞ்ச் வில் பி ஃப்ரம் 1.5 crore to 1.9 crore டிபெண்டிங் ஆன் த சைஸ். உங்களால் 2,500 dirhams, 3,000 dirhams மாதம் இஎம்ஐ கட்ட முடிஞ்சால் உங்களால் ஈஸியாக இது ஓன் பண்ண முடியும். பட் அதை விட மை ஃபேவரட் இன் ஈஸியார்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இட் இஸ் யோர் கஸ்டமைஸ்டு பங்களோஸ், லாவிஷ் பங்களோஸ். 2,400 square feet 4,500 வரைக்கும் யூ ஹாவ் பிக் பங்களோஸ். அதில் யூ ஹாவ் யுவர் பூல், பிக் கார்டன் ஏரியா. இன்னைக்கு நீங்கள் பெட்ஸ் வச்சுக்கலாம், எவ்ரிபடி லவ்ஸ் ஹேவிங் அ பெட் டுடே. ஸோ உங்களுக்கு பெட் அது ஓடுறதுக்கும் உங்கள் சில்ட்ரன் விளையாடுறதுக்கும் ஹியூஜ் கார்டன், யுவர் ப்ரைவேட் கார் பார்க், அண்ட் தென் யுவர் மேட்ஸ் ரூம் தனியாக வச்சுக்கலாம். தென் வெளியில் வந்து யூ கேன் ஹாவ் யுவர் ஸ்விம்மிங் பூல் ஆர் டெரஸில் ஸ்விம்மிங் பூல். இது வந்து கஸ்டமைஸ்டாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். அண்ட் தென் யூ கேன் ஹாவ் 4 bedrooms, 5 bedrooms அண்ட் தென் ஹோம் தியேட்டர் ரூம். அண்ட் உங்களோட டெரஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி, பிகாஸ் லேண்ட் ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்கிறதுனால ஹோம் ஜிம் வச்சுக்கலாம், மெடிடேஷன் அண்ட் யோகா ஏரியா, அண்ட் வாட் எவர் இஸ் யுவர் ட்ரீம். சி, ஹோம் வந்து நமக்கு வந்து இட் இஸ் அ பிக் ட்ரீம். ஸோ அது வந்து நீங்கள் இன்றைக்கி வாடகையை கொடுக்கலாம், நாளைக்கு போய் வென் யூ ஸ்டார்ட் லிவிங் யூ கோயிங் டு லிவ் யுவர் ட்ரீம். இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி டிசர்வ் டு லிவ் அ 5-star life. ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து வி ஹாவ் அ திங் கால் கஸ்டமைஸ்டு பங்களோஸ். அந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, தென் வி வில் டிசைன் இட் ஆஸ் பர் யுவர் ரிக்குயர்மெண்ட், யுவர் ஃபேமிலிஸ் ரிக்குயர்மெண்ட், அண்ட் மேக் இட் அ வெரி பியூட்டிஃபுல் ஹோம் ஃபார் யூ. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஐ வாஸ் டெல்லிங் யூ, அப்ரிசியேஷன் லேண்ட் ஓனர்ஷிப்போடு இருக்கிறது ஈஸியாரில் உங்களுக்கு ஃபென்டாஸ்டிக் அப்ரிசியேஷன் இருக்கும். இஎம்ஐ ஈஸியாக கட்ட முடியும். பிகாஸ் உங்களுக்கு ரெண்டல் வருமானம் நல்லா வர்றதுனால இஎம்ஐயோட பளு நிறைய குறைஞ்சிரும் உங்களுக்கு. அப்ரிசியேஷன் பெனிஃபிட் முழுக்க முழுக்க உங்களுக்கு. அட் த சேம் டைம் ஜாய் ஆஃப் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் வென் யூ ரிட்டையர் ஆஸ் வெல் அஸ் ப்ரைட் ஆஃப் ஓனிங் அ ஹவுஸ் லைக் திஸ். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹாவ் தட் ப்ரைட் ஆஃப் ஓ ஐ குட் ஹாவ் அ ஓன் அ ஹவுஸ் லைக் திஸ். அதுதான் ஈஸியாக நம்மளோட பாம் ஷோர் அண்ட் எஸ்பெஷலி அபவுட் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ். அதுலேயும் உங்களுக்கு இந்த ஒன் பெட்ரூம் ஃப்ரீ ஆஃபர் வந்து அவைலபிள் இருக்கு. நீங்கள் அதுலேயும் த்ரீ பெட்ரூம் வில்லா புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பெட்ரூம் கிடைக்கும், டூ பெட்ரூம் வில்லா புக் பண்ணீங்கன்னா த்ரீ பெட்ரூம் கிடைக்கும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் அங்கேயும் இருக்கு.
0: ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து திஸ் சண்டே மிஸ் பண்ணாமல் விஎன் சிட்டியோட ஈவெண்ட் என்ஆர்ஐ மீட்டில் வந்து கலந்துக்கோங்க. உங்களோட ட்ரீம் வில்லாவை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க. அதுக்கான பெஸ்ட்டான ஒரு டைம் வந்து கிட்ட வந்தாச்சு. ஸோ எங்கே நடக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாய். ஃபார் மோர் டீடைல்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. நம்ம தொடர்ந்து பேசலாம். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ
2: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT Global இன் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல். நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களோ. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
0: மீட் VNCT டீம் ஆன் August 23rd சண்டே மார்னிங் 10 AM to 8 PM அட் பார்க் Bridges Hotel near Burjman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
2: மறந்திராதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ.

0: வெல்கம் பேக். எஸ், இன்னைக்கு நம்ம விஎன் சிட்டி குளோபலின் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். விஎன் சிட்டியோட எம்டி கீதா நாகு மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க விஎன் சிட்டியில ரொம்ப வருஷமா வில்லா வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப திஸ் சண்டே ஆகஸ்ட் 23rd நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க, அலாம்லாம் வச்சுக்கோங்க. 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் தான் விஎன் சிட்டியோட கிராண்ட் ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ மேம், அடுத்த க்வெஸ்சன் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா மேம்?
1: எஸ், த அதர் ப்ராஜெக்ட்ஸ் வேர் திஸ் ஃப்ரீ ஒன் பெட்ரூம் ஆஃபர் அவைலபிள் வந்து உங்களோட பெவலி ஹைட்ஸ் ஃபேஸ் 2 OMR சென்னை.
0: ஓகே.
1: ஸோ OMR எவ்ரிபடி நோஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ஐடி பூம் ஏரியா, ஐடி காரிடர், மெட்ரோ கனெக்டிவிட்டி இஸ் ஃபென்டாஸ்டிக். OMRல வந்து இன்னைக்கு வந்து கேளம்பாக்கம், இது நம்மளோட பெவலி ஹைட்ஸ் வந்து கேளம்பாக்கத்தில் இருக்கு. ஏர்லியர் சோழிங்கநல்லூர் எவ்வளோ டெவலப் ஆச்சு, இன்னைக்கு சோழிங்கநல்லூரில் உங்களுக்கு எதுவுமே அபார்ட்மெண்ட்டே இட் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட்ஸ் பிகம் திக் ஆஃப் த சிட்டி. அதுதான் இன்னைக்கு கேளம்பாக்கம் இஸ் ஹேப்பனிங் அண்ட் தட் இஸ் வேர் யூர் கெட்டிங் வில்லாஸ் வித் லேண்ட் ஓனர்ஷிப். ஸோ பெவலி ஹைட்ஸ் வந்து உங்களுக்கு கேளம்பாக்கத்தில் ஜஸ்ட் பிஹைண்ட் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், 3 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் படூர் மெட்ரோ ஸ்டேஷன். அதை சுற்றி தான் உங்களுக்கு விஐடி காலேஜ் இருக்கு, ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லாம் மீதா அதர் காலேஜஸ் எல்லாமே அதை சுற்றி தான் உங்களுக்கு இருக்கு. இது வந்து கலிபோர்னியன் தீம்டு வில்லாஸ் இது, அண்ட் ரொம்ப மாடர்னா டிஃப்ரெண்டா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 3 bedroom வில்லாஸ் வந்து உங்களுக்கு பிரைஸ் பிட்வீன் டிபெண்டிங் ஆன் த சைஸ் யூஆர் பிக்கிங் அப் 1.5 to 1.9 crores வரும். 3000 dirhams உங்களால மாசம் பே பண்ண முடிஞ்சிச்சுன்னா இஎம்ஐ ஈஸியா உங்களால ஓன் வில்லா அண்ட் OMR யூஸ் வாங்க முடியும். இது வந்து அகெயின் உங்களுக்கு ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் இது வந்து நம்ம ப்ராப்ஸி அப்படின்னு ஒரு கம்பெனியோட டை அப் பண்ணியிருக்கோம், எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்மளோட கிளையன்ஸோட ரெக்குயர்மெண்ட் எல்லாம் எண்ட் டு எண்ட் பார்த்து ரெண்டல் சப்போர்ட் சர்வீசஸை எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. ப்ராப்பராக அதை வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணி, போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் உங்களோட ஹவுஸை வந்து ஹோம் விசிட் அரேஞ்ச் பண்ணி, அப்புறம் கரெக்டாக அந்த பார்ட்டிஸை ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா எல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட வில்லா ஓனரோட அவங்கள கனெக்ட் பண்ணி, அப்புறம் அக்ரிமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக போட்டு, அந்த மெயின்டெனன்ஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அவங்களே மெயின்டெனன்ஸும் பார்த்து, வாடகையை கரெக்டாக வருதான்னு பார்த்து, மெயின்டெனன்ஸ் பார்த்து, எல்லாமே எண்ட் டு எண்டு பார்த்துக்கிட்டு இருவாங்க. அவங்க ஆப்பும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஆப்லேயே டவுன்லோட் ஆகி ரெடியாக இருக்கும், நம்ம அக்ரிமெண்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இட் பிகம்ஸ் வெரி சீம்லெஸ். தட் இஸ் ஹவு வி ஹவ் பில்ட் எவ்ரி திங் கோயிங் ஃபார்வர்ட். வி ஹவ் மேட் இட் வெரி வெரி ஈஸி ஃபார் எவ்ரிபடி. ஸோ ECR-ல வந்து நம்ம பேசணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் OMR-ல இப்போ பெவலி ஹைட்ஸ் பற்றி பேசணும். தென் யூ ஹேவ் அதர் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் இன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் விச் இஸ் இன் போரூர் அண்ட் பம்மல். அங்கேயும் உங்களுக்கு வந்து ப்ரூக் சைட் ரெசிடென்சஸ் அண்ட் க்ரீக் ரெசிடென்சஸ் ரெண்டு ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த லொக்கேஷன்லேயும் உங்களுக்கு லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா வித் ரெண்டல் ப்ரொபோசிஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் இதில் வந்து கோயம்புத்தூர் இருக்கு. Then Coimbatore we will discuss in detail. Before that, what I want to tell important is, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு கன்வீனியண்டாக இருக்கிற ஏரியா டி நகர், வடபழனி, இங்கே நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி சென்னையில் வந்து நீங்கள் வடபழனியில் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து 20,000 rupees ஆயிடுச்சு பர் ஸ்கொயர் ஃபீட் அப்பார்ட்மெண்ட்டே. அப்பார்ட்மெண்ட் நீங்கள் 20,000 rupees வாங்குற அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு 5 வருஷத்தில் அது 25,000 ஆக போகுது பர் சதுரடி. ஸோ உங்களுக்கு 4-5 crores அதில் லாக் ஆகும். நீங்கள் இப்போ இமீடியட்டாக யூஸ் ஆகும், வாடகைக்கு விடுவீங்க, 80,000 தான் வாடகை வரும். ஆனால் பணமும் அப்ரிசியேஷன் ஆகாது, அந்த 4-5 crores போய் லாக் ஆகிறது. தட் இஸ் யுவர் கேபிட்டல். நீங்களும் ஹோம் லோன் எடுத்து பண்ணாலும் தட் இஸ் யுவர் கேபிட்டல். யுவர் கேபிட்டல் ஹாஸ் டு அப்ரிஷியேட். அது நீங்கள் லேண்ட் ஓனர்ஷிப்போட வாங்கும் போது தான் அப்ரிசியேஷன் இருக்கும். இது வந்து பில்டிங் டிப்ரிஷியேட்ஸ் ஓவர் டைம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கன்வீனியன்ஸுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு லொக்கேஷனுக்காக நீங்கள் நினைச்சா கூட நீங்கள் போய் அதில் வாடகைக்கு இருந்துட்டு புத்திசாலித்தனமாக யுவர் மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ. ஸோ ஹவு யூ ஹேவ் டு புட் இட் இன் க்ரோத் ஸோன்.

0: ஸோ நம்ம பேசுறது எல்லாமே ஈசிஆர், ஓஎம்ஆர், பம்மல், போரூர், இது எல்லாமே க்ரோத் ஓரியன்ட் ஏரியாஸ்.
1: ஓகே,
0: ஸோ அந்த க்ரோத் ஜோன்ல நீங்க மணி போட்டீங்கன்னா தான் யுவர் மணி இஸ் கோயிங் டு மல்டிப்ளை.
1: எக்ஸாக்ட்லி மேம். ஓகே, ஸோ நீங்களும் வந்து சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை பிரியா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் விஎன்சிடி டீமை மீட் பண்ணுவாங்க. உங்களோட வில்லாவை சீக்கிரமே வந்து புக் பண்ணுங்கள். August 23rd சண்டே மார்னிங் 10 AM to 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் தான் விஎன்சிடியோட ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. மிஸ் பண்ணிடாதீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
3: We'll be back after a short commercial break.
4: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
5: அப்போ இது எப்படி இருக்கு?
4: ஓணம் போடவையா? அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
6: group of companies. VNCT Global in Grand One Plus Villa Sale. Namma VNCT la enda villa book pannalo one bedroom free. Chennai ECR, OMR, Pammal and Porur and Coimbatore ne top city locations la 2 BHK book panna 3 BHK villa, 3 BHK book panna 4 BHK villa, 4 BHK book panna 5 bedroom bungalow. Kudave AC, TV, fridge, cot ne unga villa va fully furnished a book pannunga. 15 years maintenance free offer oda.
1: Meet VNCT team on August 23rd Sunday morning 10 AM to 8 PM at Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111.
6: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், விஎன் சிட்டியோட ஸ்பெஷல் ஷோ லிசன் பண்ணிருக்கீங்க. விஎன் சிட்டி குளோபலின் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க விஎன் சிட்டியில வில்லா வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, திஸ் சண்டே ஆகஸ்ட் 23rd, திஸ் சண்டே 10 AM டு 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புர்ஜ்மான் மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில தான் இந்த ஈவெண்ட் நடக்க இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. ஸோ நெக்ஸ்ட் விஎன் சிட்டியோட எம்டி கீதா நாகு மேம் கிட்ட ஒரு க்வெஸ்சன். மேம், கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். சென்னை பத்தி பேச நிறைய இருந்தது. ஸோ இப்போ கோயம்புத்தூர் பத்தி.
1: எஸ், கோயம்புத்தூர் இஸ் அகெயின் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் டெஸ்டினேஷன் டு இன்வெஸ்ட். தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்பிள் அவுட் சைட் கோயம்புத்தூர் ஹூ பை இன் கோயம்புத்தூர் பிகாஸ் தே வாண்ட் டு செட்டில் டவுன் இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் நிறைய பேருக்கு பிடிச்ச ஊர். வெதர் ரொம்ப நல்லா இருக்கும். பீப்புள் ஆர் வெரி நைஸ். ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஃபுட் இஸ் வெரி குட். அண்ட் ஹாஸ்பிட்டல், ஐ மீன் யூனோ, யுவர் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் யுவர் ஹெல்த் கேர் இஸ் வெரி வெரி குட். எப்பயுமே நம்ம ரிட்டையர் ஆகிற ஊரில் ஹெல்த் கேர் பார்க்கணும். சென்னை ஹெல்த் கேர் இஸ் த பெஸ்ட், பட் கோயம்புத்தூர் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். ஸோ இதெல்லாம் பார்த்து பல ரீசன், கனெக்டிவிட்டி, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் எல்லாமே இருக்கிறதுனால பீப்புள் அவுட் சைட் ஆஃப் கோயம்புத்தூர் ஆல்சோ கீப் இன்வெஸ்டிங் இன் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் நம்ம ரீகல் வில்லாஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்காநல்லூர் பேங்க், சிங்காநல்லூர் SSVM குளோபல் ஸ்கூலுக்கு பேங்க் ஆப்போசிட் இருக்கும். இங்கே தான் நம்ம ராயல் இம்பீரியல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோம். இங்கே கிளப் ஹவுஸ், அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கிற ப்ராஜெக்ட். இதில் வந்து ரீகல் வில்லான ஒரு டெவலப்மெண்ட். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஒன் பிளஸ் ஃப்ரீ ஆஃபர். நீங்கள் 3 bedroom புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 bedroom கிடைக்கும். அந்த ஒரு பெட்ரூம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆஃபர் இங்கேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது பேங்க் லோன் சப்போர்ட்டோட அகெயின் நீங்கள் இப்போ வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டல் விடணும் அப்படின்னா அந்த ரெண்டல் ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஃபுல்லாக நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். இதில் வந்து முக்கியமாக ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள, ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, சென்னையோ கோயம்புத்தூரோ வாங்கும்போது முக்கியமாக அந்த 5 விஷயங்கள் நமக்கு தெரியணும். யாரும் இதை எடுத்து சொல்கிறதே கிடையாது. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா, டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங் பீட்ஸ் த லொக்கேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா பையிங் நவ், இன்னைக்கு ரியல் எஸ்டேட் வந்து பேக் ஹோம். தமிழ்நாடு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரோத் ஓரியன்ட் ஸ்டேட் இன் இந்தியா டுடே. நம்பர் 2 எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் இந்தியா இஸ் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எது பூம் ஆகும், ரியல் எஸ்டேட்டு, லேண்ட் ப்ரைசஸ், ப்ராப்பர்ட்டி ப்ரைசஸ், இன்னைக்கு மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது, டாக்ஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு ரேட் ஏறிட்டே போகும். அப்ரிசியேஷன் நிறையா இருக்கும். பட் நாளைக்கு அன்அஃபோர்டபுள் ஆயிரும் வாங்குறது. ஸோ நீங்கள் வாங்க வேண்டியது வந்து இட் வாஸ் எஸ்டர்டே. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் டுடே, இட் இஸ் நெவர் டுமாரோ. ஸோ ரியல் எஸ்டேட் பையிங் வந்து டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ECR-ஓட எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓஷன் டிரைவ் வந்து 2019 லான்ச் பண்ணும்போது 1.1 crore லான்ச் பண்ணோம். அதே இது ஃபேஸ் 3 அதே பூல் வில்லா வந்து இன்னைக்கு 2.1 crore ஆயிடுச்சு. 1 crore 5 வருஷத்தில் அப்ரிசியேஷன். ஏன்னா நீங்கள் வில்லாவில் போடுறீங்க, லேண்ட் ஓனர்ஷிப்போட, அதில் வாடகையும் உங்களுக்கு 60,000 வருது. ஸோ அதுக்கு வந்து டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் மிஸ் த பஸ். அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து லெவரேஜ். லெவரேஜ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் when you buy properties. ஸோ நீங்கள் எப்படி வந்து நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி 2, 3, 4, 5 வீட்டு ஊரில் நிறைய சொத்து வச்சுருப்பாங்க. எப்படின்னா தே நோ த டூல் ஆஃப் லெவரேஜிங் த்ரூ ஹோம் லோன். ஹோம் லோன் வந்து குறைந்த வட்டியில் உங்களுக்கு 80% ஹோம் லோன் நம்ம வந்து இப்போ விஎன்சிடியே உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வாங்க அப்படின்னா உங்களுக்கு சுலபமாக இஎம்ஐ, அது வந்து ஃபோர்ஸ்ட் சேவிங்ஸ் ஆயிடுது. மாதம் மாதம் நம்ம வர்ற சேலரியில் மொதல் அந்த நம்ம வீட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணத்தை எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ பேங்க் லோனை வச்சு நீங்கள் பர்சனல் வெல்த் பில்டு பண்ணும்போது தட் பிகம்ஸ் அ ஹேபிட் அண்ட் யூ ஸ்டார்ட் பில்டிங் லாட் ஆஃப் வெல்த் த்ரூ தட். ஸோ லெவரேஜ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டூல். தேர்ட் வந்து பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் வந்து எல்லாருமே வந்து ஒன்று, வி ஒர்க் ஃபார் மணி, அடுத்தது வந்து த மணி ஹேஸ் டு ஒர்க் ஃபார் அஸ். அப்போ வென் வி ஒர்க் ஃபார் மணி, உங்களோட ப்ரொஃபஷன் தான் உங்களோட முக்கியமான அசெட். அந்த அசெட்டை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறது, உங்களோட சேலரி, உங்கள் இன்சென்டிவ்ஸ், உங்களோட போனஸ் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பத்திரமா உங்களோட ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரெண்டல் இன்கம் ஈல்டு பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அதுதான் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங், ஃபியூச்சர் பிளானிங்காக இருக்கும். நான் வந்து திரும்பி ஊருக்கு போகிறேன், போகிற ஸ்டேஜில் எப்படி இருக்கணும், இந்த ஸ்டேஜில் நம்ம ரீச் ஆகிருக்கணும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வில்லா வாங்குறீங்க, அதில் நாளைக்கு ஒரு 4 villa வாங்குறீங்க. இப்போ நம்மகிட்டே நிறைய பேர் 4, 5 villa கண்டினியூஸாக வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு வில்லா முடிச்சுட்டு அடுத்த கமிட்மெண்ட் போவாங்க, அடுத்த கமிட்மெண்ட் போவாங்க. அதை ஹேபிட்டாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நாளைக்கு ஊரில் போய் லிவ் பண்ணும்போது ஒரு வீட்டில் லிவ் பண்ணுவோம், இதை 4 வீடோட வாடகை வருமானம் எங்களுக்கு வந்துடும். ஸோ நாங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எங்களுக்கு வந்துடும். எங்களுக்கு வந்து வி ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனிபடி, வி ஆர் நாட் டிபெண்டன்ட் ஆன் எனி திங். ஸோ எங்களுக்கு அந்த வருமானத்தை வச்சு நல்ல லைஃப் ஸ்டைல், அதே நேரம் அந்த ப்ராப்பர்ட்டி சொத்தெல்லாம் அவ்வளோ தூரம் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கும் போதோ இல்லை எங்கள் ஃபியூச்சருக்கோ அதை காப்பாற்றுறதுக்கு இட் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பாசிவ் ரெவன்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிஸ்க், ரிஸ்க் இஸ் நெவர் இன் த ப்ராப்பர்ட்டி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் இஸ் ஒன்லி வென் யூ சூஸ் த ராங் பில்டர். நீங்க பில்டரை கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ப்ராப்பர்ட்டி பையிங்ல உங்களுக்கு ஜீரோ ரிஸ்க். ஸோ அதை வந்து பில்டர் வந்து ஆன் டைம் உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணணும். குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். க்ரோத் ஓரியன்ட் ஏரியால நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும். பில்டர் அந்த மாதிரி ஏரியா உங்களுக்கு வெல்த் கிரியேஷன். இப்போ விஎன்சிடியோட மிஷனே வி கிரியேட் வெல்த் ஃபார் த கிளைண்ட்ஸ். வெல்த் கிரியேஷனால தான் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போகலை, இல்லாட்டி நாங்கள் பண்ணுற எல்லா ஏரியாலையும் எங்களால் அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். அப்பார்ட்மெண்ட் ஏன் போகலை? ஏன்னா எங்களோட விஷன் வந்து எங்களோட கோல் வந்து டு கிரியேட் வெல்த் ஃபார் ஆர் கிளைண்ட்ஸ். அப்போ வெல்த்னா அது லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லாவாக இருந்தால் தான் அவங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும், அதில் தான் அவங்களோட நாளைக்கு வந்து வெல்த் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ரிஸ்க் இஸ் நெவர் இந்த ப்ராப்பர்ட்டி பட் பை சூஸிங் அ ராங் பில்டர். கரெக்ட் பில்டர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோத் ஓரியன்ட் ஜோனில் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும், ஆன் டைம் டெலிவரி வந்துடும். சப்போர்ட் சர்வீசஸ் என்ஆர்ஐஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அமீரகம் இல்லை உலகத்தில், என்ஆர்ஐஸ் எங்கே இருந்தாலும் அவங்க பேக் ஹோம் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ஆர்ஐ சப்போர்ட் சர்வீசஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த எக்ஸ்பர்டீஸ் உள்ள ஒரு கம்பெனி. இப்போ விஎன்சிடினா 15 வருஷமாக நம்ம வந்து யூஎஸ், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியாவிலேருந்து அவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க, கல்ஃப்லேருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க, அமீரகத்திலேருந்து அவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்ஆர்ஐ சப்போர்ட் சர்வீசஸ், அது வாங்குகிற பேங்க் லோன்லேருந்து, ரெண்டல் சப்போர்ட்லேருந்து, நாளைக்கு மெயின்டெனன்ஸ்லேருந்து, ரீசேல்லேருந்து, எல்லாமே என் டு எண்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது. ஸோ யூ சூஸிங் த ரைட் பில்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட், ஐ மீன் த லாஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ஆஸ் ஐ செட், சென்னை இஸ் எக்ஸ்ப்ளோடிங், கோயம்புத்தூர் இஸ் எக்ஸ்ப்ளோடிங். அண்ட் உங்களுக்கு வந்து எல்லாமே பயங்கர க்ரோத் ஓரியன்டாக பேக் ஹோம் என்ன நடந்துட்டுருக்கு, நாங்கள் டெய்லி இருந்து விட்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அங்கே எவ்வளோ க்ரோ ஆகிட்டுருக்குன்னு. ஸோ அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடாமல் அந்த க்ரோத் ஸ்டோரியில் யூ பீங் அன் என்ஆர்ஐ யூ ஷுட் நாட் மிஸ் அவுட் ஆன் த க்ரோத் ஸ்டோரி. உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் திராம்ஸில் சம்பாதிக்கிறீங்க, டாலரில் சம்பாதிக்கிறீங்க, அங்கே வந்து ருபி வந்து வீக்கன் ஆகிட்டு இருக்கும். எப்பயுமே நம்மளோட INR வந்து ஃபார் அந்த வாட் எவர் ரீசன் தட் இஸ் ஹவு இட் வீக்கன்ஸ். அப்போ நீங்கள் இதில் சம்பாரிச்சு ருபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து அவ்வளோ பெரிய வீக்கம் இருக்கும். நாட் வீக்கம், வாட் யூ கால் க்ரோத், வீக்கம்னா க்ரோத் தானே
0: சொல்லுவாங்க நம்ம ஊர் சைடு அப்படி
1: சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய க்ரோத் அப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து வென் யூ ஆர் யூனோ யுவர் டைமிங் இன் தீஸ் பிளேசஸ் அண்ட் எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஏர்னிங் இன் திராம்ஸ் அண்ட் டாலர்ஸ், வென் யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட் தேர் பேக் ஹோம் இன் ப்ராப்பர்ட்டிஸ், தட் இஸ் ஆல்சோ ஹியூஜ் பிக் க்ரோத் ஃபார் யூ. ஸோ தீஸ் ஆர் த ஃபைவ் திங்ஸ் யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் வென் யூ இன்வெஸ்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ்.
0: ஓகே மேம், ஸோ நீங்களும் லிசன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஸோ வந்து விஎன்சிடியோட ஒன் பிளஸ் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் திஸ் சண்டே August 23rd, திஸ் சண்டே 10 AM to 8 PM at Park Ridges Hotel near Burj Mal Metro Station, Dubai. Lada VN City One Plus offer on the poet ricket team on the meet panaga. For more details, you can contact my media number 054-767-3111.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
2: டேய், என்ன சொல்ற?
1: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
3: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
1: VNCT குளோபலின் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல். நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
3: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் This hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111.
1: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
3: 89.4 தமிழ் FM. I repeat, 0-5-4-7-6-7-3-1-1-1. So, ma'am, அடுத்து வந்து இவ்வளோ திடீர்னு இப்போ ரேடியோ டியூன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிராண்ட் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதை பற்றி ஓவராலாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
4: எஸ், இப்போ டியூன் இன் பண்ணுறவங்களுக்காக வில் டூ குவிக் ரேப் அப் சம் அப். அண்ட் நம்ம VNCT குளோபல் வந்து ஆஃபரிங் யூ கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல் ஆஃபர் வரும் ஞாயிறு அன்று 23rd August. ஸோ இந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ வாட் டஸ் இட் மீன்? இட் மீன்ஸ் நீங்கள் 2 பெட்ரூம் வில்லா புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் வில்லாவாக கிடைக்கும். 3 பெட்ரூம் வில்லா புக் பண்ணிங்கன்னா 4 பெட்ரூம் வில்லாவாக கிடைக்கும். 4 பெட்ரூம் வில்லா புக் பண்ணிங்க அப்படின்னா 5 பெட்ரூம் லாவிஷ் பங்களோவாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர். அண்ட் இதோட இது எந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவைலபிள் அப்படின்னா சென்னை அண்ட் கோயம்புத்தூர் லொக்கேஷனில், சென்னையில் வந்து ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் லொக்கேஷனில் உள்ள வில்லா ப்ராஜெக்ட்ஸில் அவைலபிள் இந்த ஆஃபர். அதே மாதிரி கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் உள்ள லொக்கேஷனில் உள்ள வில்லாஸில் இந்த ஆஃபர் அவைலபிள். ஸோ உங்களுக்கு யூ ஹேவ் வெரைட்டி ஆஃப் லொக்கேஷன்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எது வந்து இஃப் யூ ரெசனேட் வித் ECR ஒரு OMR ஒரு பம்மல் ஒரு போரூர் ஒரு கோயம்புத்தூர், யூ ஹேவ் அ சாய்ஸ். பட் இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆஃபர். இந்த ஆஃபரில் 1 பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கல, இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் ஏசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. As well as TV, fridge, and in all the bedrooms, beds and mattresses, and ungaloda interior designed wardrobes. இப்ப நம்ம வந்து இன்டீரியர் டிசைனர் வச்சு நம்மளோட டைல்ஸ், டாய்லெட் டைல்ஸ் எல்லாமே வந்து கலர் காம்பினேஷன் ஒரு தீமோட நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி கபட்ஸ், உங்களுக்கு மாடுலர் ஃபிட்டிங் இன் கிச்சன் எல்லாமே வந்து அதே தீமில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல்லி டன். ஸோ அந்த ஆஃபர் எல்லாமே இட் இஸ் அவைலபிள் அலாங் வித் 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஆஃபர் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் அ ஃபினாமினல் ஆஃபர். As I was always telling you, in the family, we are running short of 1 bedroom. So, my favorite offer is this offer, 1 bedroom offer. Because நம்ம 2 bedroom, 1 bedroom இருக்கும்போது 2 bedroom வேணும்னு சொல்லுவோம். 2 bedroom இருக்கும்போது we are just running short of, இன்னும் கூட 1 bedroom இருந்தால் நல்லா இருக்கும், அப்பா அம்மாவெல்லாம் வந்தால், இன்லாஸ் வந்தால், கெஸ்ட் வந்தால் தங்க முடியலன்னு. அப்புறம் நம்ம குழந்தைங்கெல்லாம் பெருசாகி தனித்து நிரூம் கொடுத்து நம்ம எடுத்த உடனே இல்லை இன்னொரு பெட்ரூம் வேணுமே. So, you are always running short of bedroom. So, that is why this free bedroom offer villa is given. And இப்போ வந்து பேக் ஹோம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூஜ் அப்ரிசியேஷன் விச் இஸ் ஹேப்பனிங் பூம் விச் இஸ் ஹேப்பனிங் இன் சென்னை, கோயம்புத்தூர், லேண்ட் ரேட்ஸ்லாம் ஸ்கை ராக்கெட்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஏறிட்டே போகும்போது த டைமிங் இஸ் நவ் ஃபார் யூ டு பை டு பெனிஃபிட் த அப்ரிசியேஷன். இன்றைக்கி தான் அஃபோர்டபுள் ஃபார் யூ டு ஈவன் டாக் அபவுட் அ வில்லா. வில்லா இந்த மாதிரி க்ரோத் ஏரியாஸில் நம்ம பண்ணுறது எல்லாமே க்ரோத் சோன். சேச்சுரேட்டட் ஏரியாவில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் சேச்சுரேட்டட் ஏரியா வந்து வடப்பழனி, டிநகர், அப்ரிசியேஷன் வராது. அப்ரிசியேஷன் க்ரோத் ஏரியாஸில் தான் வரும். அதுவும் வில்லா வாங்கினா தான் வரும். அப்பார்ட்மெண்ட்டில் அப்ரிசியேஷன் வரவே வராது, பிகாஸ் பில்டிங் டிப்ரிஷியேட்ஸ் ஓவர் பீரியட். ஸோ இதில் வந்து ஹியூஜ் அப்ரிசியேஷன். ரெண்டல் ஈல்டு உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் சப்போர்ட் சர்வீசஸ் விஎன்சிடி பண்ணி கொடுத்துருவாங்க. லாங் டேர்ம் ரெண்டல் உங்களுக்கு வந்து அதை டீட்டெயில்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் தோஸ் சப்போர்ட் சர்வீசஸ். பேங்க் லோன் 80% நீங்கள் லெவரேஜ் பண்ணி தான் உங்களோட பர்சனல் வெல்த்தை பில்டு பண்ணுறீங்க. குறைந்த வட்டியில் பேங்க்கில் உங்களுக்கு 80% ஹோம் லோன் வாங்கி ஈஸி இஎம்ஐ ஸ்கீமாக மாற்றி கொடுக்கும்போது யூ கெட் இன் டு த வெல்த் பில்டிங் ஸ்கீம். இதில் என்னோட ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவர் டாக்கிங் அபவுட் ஆல் த வில்லாஸ் அண்ட் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ், மை ஃபேவரட் இஸ் கஸ்டமைஸ்ட் பங்களோஸ்.
2: ஓகே,
4: கஸ்டமைஸ்ட் பங்களோஸ் 2500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 4500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் பண்ணலாம், சென்னையில் பண்ணலாம். சென்னை எஸ்பெஷலி ஈசிஆர்லலாம் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ பெரிய பங்களோ எல்லாரோட ட்ரீம் ஹவுஸும். நீங்கள் நிறையா சொத்து நம்மகிட்ட வாங்கிட்டே இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கலாம். ஒரு இது உங்களோட ட்ரீம் ஹவுஸ்னு வாங்கணும். அந்த ட்ரீம் ஹவுஸில் வந்து உங்களுக்கு பெரிய கார்டன், உங்களோட பெட்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஏரியா, அப்புறம் உங்களோட ட்ரைவ்வே, தென் யுவர் மேட்ஸுக்கு தனி இடம், தென் யுவர் ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூல் இன் யுவர் ஹவுஸ். எதர் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கார்டன் பக்கத்தில் வச்சுக்கலாம், இல்லை மேலே டெரஸில் வச்சுக்கலாம். யூ ஹவ் போத் ஆப்ஷன். தென் யூ கேன் ஹாவ் 4 bedroom ஆர் 5 bedroom லாவிஷ் பங்களோ, ஹோம் தியேட்டர். அண்ட் தென் உங்களுக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து யூ கேன் ஹாவ் அ ப்ரைவேட் ஜிம், ஹோம் ஜிம் வித் யுவர் யோகா அண்ட் மெடிடேஷன் ஏரியா. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் கனவுகள் இருக்கோ, வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் அண்ட் அ பர்சனாலிட்டி யூ ஆர், யூ கேன் பில்ட் யுவர் ஹோம், டிசைன் யுவர் ஹோம். அண்ட் தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் கான்செப்ட் விஎன்சிடி டஸ் ஃபார் அவர் கிளைண்ட்ஸ், கஸ்டமைஸ்ட் பங்களோஸ். அந்த கான்செப்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், விச் இஸ் வெரி ஃபேவரட் ஃபார் மீ, பிகாஸ் யூ அவங்களோட ட்ரீம் எல்லாம் நமக்கு தெரியும். நிறைய பேர் உள்ள, ஏன்னா எக்ஸ்டீரியர் வந்து இட்ஸ் அ கேட்டட் கம்யூனிட்டி, ஸோ த எலிவேஷன் வில் பி த சேம். உள்ள இன்டீரியர் வந்து நிறைய பேர், இன்டீரியருக்கு வி ஹாவ் டை அப் வித் அன் இன்டீரியர் வெரி ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் வேர் தே கேன் ஒர்க் வித் தெம் ஃபார் இன்டீரியர்ஸ். ஸோ மெனி பீப்புள் சே எங்களுக்கு செட்டிநாடு ஹவுஸ் மாதிரி வேணும், கேரளா ஹவுஸ் மாதிரி வேணும்,
2: டிசைன்
4: ஆமாம் ஒரு கண்டெம்பரரி மாடர்னாக வேணும், பாலி தீமில் வேணும். ஸோ ஏற்ற மாதிரி நம்ம வந்து உள்ள டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோ ரூம்ஸு, ரூம் சைஸஸ் எல்லாமே உள்ள வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யோர் ப்ரிஃபரன்சஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் யுவர் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். அண்ட் ஹோம் பையிங் எஸ்பெஷலி வித் விஎன்சிடி வென் இட் இஸ் வில்லா பையிங் வித் லேண்ட் ஓனர்ஷிப் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் வெல்த் பில்டிங், வெல்த் கிரியேஷன், பாசிவ் இன்கம் கிரியேஷன், யுவர் ரிட்டையர்மெண்ட் பிளான் அப்படின்னா திஸ் இஸ் த வே ஃபார்வர்ட் இன் திஸ் டைரக்ஷன் வேர் யூ கிரியேட் ஒன் பை ஒன். அண்ட் ஐ விஷ் எவ்ரிபடி அ ஃபென்டாஸ்டிக் ப்ராஸ்பரஸ் லைஃப்.
2: ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்களும் மறக்காமல் நம்ம விஎன்சிடி டீமை வந்து மீட் பண்ணுங்கள் திஸ் சண்டே August 23rd, மறந்துடாதீங்க திஸ் சண்டே. ஸோ அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புஜ்மா மெட்ரோ ஸ்டேஷன் துபாயில் நடக்கிறதுக்கு. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. Thank you so much, ma'am. Thank you.
4: Thank you, Priya. That was a lovely show.
2: Thank you, ma'am. Thank you. Okay, so what are the songs? Okay, enjoy. This is our radio, our music.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கொஞ்சம் கேச முடியாது தூங்க. ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
2: சார், ஜஸ்ட் சார்,
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. 89.4.
4: You are listening.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: We'll be back after a short commercial break.
1: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
2: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
6: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
5: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.
2: Property வேணுமா, கோல்ட் வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு's number one trusted plot developers ப்ராப்ஷலோட 19th anniversary offer-ஆ 19 gold coins free-ஆ கொடுக்கறாங்க.
3: 800 square feet book பண்ணா 19 gold coins free. 800 square feet கீழ book பண்ணா 10 gold coins free. இந்த opportunity-ஐ miss பண்ணிடாதீங்க. 23rd August Sunday 9 AM to 9 PM IDS building opposite to Bergman Dubai-ல தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. For more details contact 056-415-4242.
2: Plots nale propshal dane
4: kannada oru paattu pota 100 paattu pota maadhiri
5: bro naanga 100 paatte podrom jaliya kelunga
6: nachchu 100 paattu

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. You are listening to

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் 4 ஆம் ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
2: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant, your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home. There's no

0: be back after a short commercial break.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th anniversary ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM to 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் FM

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: இது ஒரு கனவா?
3: கனவா இல்லமா, நிஜம்தான், நிஜமாவே.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.
1: Property வேணுமா, கோல்ட் வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு's number 1 trusted plot developers ப்ராப்ஷலோட 19th anniversary offer ஆ 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd August Sunday 9 AM to 9 PM IDS building opposite to Burjman Dubai ல தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. For more details contact 0564154242.
1: Plots nale, prop shell dane.

0: We'll be back after a short commercial break.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுக்க.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: கோல்ட் நெக்லஸா? ரொம்ப அழகா இருக்குங்க.
2: அப்போ இது எப்படி இருக்கு?
1: ஓணம் போடவையா? அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
2: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் Group of Companies.
1: Property வேணுமா, கோல்ட் வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு's number one trusted plot developers ப்ராப்ஷலோட 19th anniversary offer ஆ 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்சூனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd August Sunday 9 AM to 9 PM IDS building opposite to Burjman Dubai ல தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. For more details contact 056-415-4242.
1: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே?
3: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
4: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
5: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
6: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
1: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Brought to you by
1: Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242. You are listening.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
2: Saturday again. So yes, one week ago நம்ம பேசினது again ஒரு வாரம் கழிச்சுதான் வர மாதிரி இருக்கு. ஒரு ஒரு வாரமும் போறது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு இல்ல? ஸோ ஒரு வாரம் ஆகுமா ஒரு வாரம் ஆகுமான்னு உங்களை பத்தி எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி ரியலி மிஸ் யூ. அண்ட் எஸ் குட்டி ஸ்டோரி இஸ் பேக். ஐ ஆம் பேக். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜன் வேதா ஆன் 89.4 தமிழ் FM, UAE's number one தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நவ மியூசிக். போன வாரம் வந்து நான் சொன்ன கதைக்கு வந்து எனக்கே ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன பேர் வைக்கிறேனே தெரில. அண்ட் நான் வந்து உங்ககிட்ட கேட்டிருந்தேன், நீங்க உடனே வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணீங்க. அதுல ஒருத்தர் பண்ண டிஎம்ல, நிவேதா ரொம்ப யோசிக்காதீங்க, ராஜா ராணின் பேர் வச்சிருங்கன்னு. அதுக்கப்புறம் எஸ் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு திணறனா ராஜா ராணின்னு வைக்கலாம் நான் முடிவு பண்ணேன். பட் சாரி, இன்னைக்கு வந்து ராஜா ராணி பத்தின கதை இல்லை, ஒரு குட்டி பிரின்ஸ் பத்தின கதை. இந்த குட்டி பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு கார்ட்டூன் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கார்ட்டூனில் வந்து சிக்கு பண்டி அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்கள வந்து மூத்த பையனுக்கு பேர் வந்து சிக்கு. சரி ஓகே, சிக்குனே பேர் வைப்போம். சிக்குங்கிறது வந்து ஒரு ஃப்ரூட் பேரும் கூட, அண்ட் இந்த ஞாபகத்தில் இருக்கிறதுக்கும் ஈஸி. செல்ல பேர் பெட் நேம் அப்படின்னு கூட கூப்பிடலாம். அதனால இன்னைக்கு வந்து கதையின் நாயகன் வந்து சிக்கு. இந்த சிக்கு யாரு? இவன் ஒரு சேட்டைக்கார பையன். சின்ன வயசுல மோஸ்ட்லி பசங்கனாலே சேட்டை தான் பண்ணுவாங்க, பொண்ணுங்க தான் குவாய்டா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இங்க இருந்துச்சு. ஆனா அப்படிலாம் கிடையாது, சில பசங்க ரொம்ப குவாய்டா இருப்பாங்க, சில பொண்ணுங்க அந்நியாயமா வந்து சேட்டை பண்ணுவாங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து உனக்கு ரெட்டை சுழி, நீ பயங்கரமா சேட்டை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க, நம்ம கதையெல்லாம் இப்போ வேணா சிக்கு கதைக்கு வருவோம். சிக்கு இந்த சேட்டைக்கு நடுவில் பெரிய பெரிய கனவுகள் காணக்கூடிய ஒரு பையன். இவங்க அப்பா என்ன முடிவு பண்ணுறாரு, பையனுடைய சேட்டையை கண்ட்ரோல் பண்ணும், கூடவே அவன் காணக்கூடிய அந்த கனவுக்கு நியாயமாக அவன் இருக்கிறானா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஸோ அப்பா என்ன டெஸ்ட் வச்சாரு, சிக்குவுடைய கனவு என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் வித் மீ. திஸ் இஸ் ஆர்ஜன் நிவேதா ஆன் குட்டி ஸ்டோரி, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்,
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. குட்டி கதைங்க கேட்கறது மாதிரி குட்டி குழந்தைங்க கதை கேட்கறது நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு சின்ன வயசுல பாட்டி கதை சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த குடுப்பனை இருக்கான்னு தெரியல. குறிப்பா வந்து வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த தாத்தா பாட்டி கிட்ட கதை கேட்டு வளர்ற வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. ஆனால் நீங்க வந்து என்கிட்ட கேட்க போறீங்க. சப்போஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க குழந்தைங்க வந்து டிராவல் பண்ணலை அப்படின்னா நெக்ஸ்ட் சாட்டர்டேலாம் மறந்துடாதீங்க. நான் அப்பப்போ வந்து குழந்தைங்களுக்கான கதையும் சொல்லான்னு இருக்கேன். தி ஸ்டோரி இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார் அ குழந்தை கதை தான். பட் கேட்கக்கூடிய நம்ம பேரண்ட்ஸ்க்கும் கேட்கக்கூடிய பெரியவங்களுக்கும் இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜனவே தான் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். கொஞ்சம் பழைய கதை இது. ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்தில் அப்பா அம்மா சிக்கு ஸோ இவங்க வந்து இருக்கிறாங்க. சிக்குக்கு வந்து ஒரு சிப்ளிங் இருக்கிறாங்க, ஒரு சின்ன தங்கச்சி. தங்கச்சியை சேட்டை பண்ணுறது, தங்கச்சி கிட்ட வந்து வம்பு இழுக்கிறது, இது எல்லாமே சிக்குக்கு ஒரு வேலை. ஆனால் ஸ்கூலுக்கு போகிறது கரெக்டாக, படிக்கிறது, இதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சிக்குக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கெட்ட பழக்கம் என்னன்னா, போயிட்டு மற்ற பசங்க கிட்ட என்ன விஷயம் இருக்கோ அது வேணும்னு அடம் பிடிச்சி வந்து வீட்டில் கேட்குற ஒரு பழக்கம் இருக்குது. இவங்க அப்பா ஒவ்வொரு வாட்டியும் எப்போவுமே டெஸ்ட் வச்சு தான் கொடுப்பாரு. ஒரு வாட்டி வந்து பையன் வந்து பென்சில் வேணும், அதான்ப்பா அவங்க கிட்ட இருக்கே, நீ ஏன்ப்பா திரும்ப பென்சில் கேட்குற அப்படிங்கும்போது, இல்லைப்பா அவன் வச்சிருந்த பென்சில் கலர் கலராக இருந்துச்சு, அதுக்கு நிப்பலாக இருந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி ஒரு பென்சில் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பென்சில் வேணும் அப்படின்னா நீ நம்ம தோட்டத்து மாட்டுக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி பாய்க்கணும், அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீ வந்து சாப்பாடு கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. உடனே சிக்கு முள்ளெல்லாம் முடியாது, நீங்கள் அப்படிலாம் பண்ணக்கூடனு அடம் பிடிக்கிறேன். உடனே அப்பா வந்து அடம் பிடிச்சிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு பென்சில் வாங்கி தரமாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சரி மாட்டுக்கெல்லாம் ஃபீட் பண்ணால் நமக்கு வந்து பென்சில் கிடைக்கும்னு ஃபீட் பண்ணி பென்சில் வாங்கிடுறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அப்பா கிட்ட ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில வேலைகள், ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தான் வந்து அவன் என்ன கேட்குறானோ அவனுக்கு கிடைக்கும். தங்கச்சி ரொம்ப சின்ன குழந்தை, ஸ்கூலுக்கெல்லாம் போக ஆரம்பிக்காததுனால தங்கச்சிக்கிட்ட அந்த விஷயம்லாம் இல்லை, ஒன்லி வித் சிக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தோடு வர சிக்குக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டாக வைக்கிறாரு. ஒரு வாரம் 10 நாளும் இந்த பொறுமையை கடக்க முடியாமல் அப்படி போகுது. ஒரு கட்டத்து மேலே அப்பா மேலே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வருது. இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணுறாரு சிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜினி வேதா.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. இன்னைக்குதான் வந்து அப்பாக்கள் கார்ல வந்து இறங்குறது. அன்னைக்கெல்லாம் நம்ம அப்பாக்களுடைய பைக் தான். சில இடங்கள்ல சில ஊர்களெல்லாம் அப்பாக்கள் சைக்கிள்ல வருவாங்க. ஊருக்குள்ள எத்தனையோ பைக் இருக்கு, ஊருக்குள்ள எத்தனையோ சைக்கிள் இருக்கு. இருந்தாலும் அப்பாவுடைய அதே பைக் சத்தம் கரெக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த பைக் கூட்டிட்டு வர்றது நம்ம அப்பா தான் அப்படின்னு இல்லையா? 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜன வேதா. உங்க அப்பாவும் பைக் ஓட்டுவாரு அப்படின்னா இந்த கதையில உங்களுக்கு அதைய ரிலேட் பண்ணிக்க முடியும். சோ இப்படி சிக்குவோட அப்பா வந்து பைக் கூட்டிட்டு வர சத்தம் அவர் கரெக்டா கேக்குது. சிக்கு வந்து ஒரு விஷயத்த கேட்கிற போது அப்பா வாங்கி தரல, நீ வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. படிக்க சொல்லியிருந்தா கூட படிச்சிருக்கலாம், வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டாருன்னு கோவம், செய்யல. அப்பாவும் வாங்கி தரல. அதாவது மார்க்கெட்ல அழகழகா அந்த இரேசர்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அதுல ஒரு ஸ்ட்ராபெரி இரேசர் வந்து ஸ்கூல்ல ஒரு பையன் வச்சிருக்கிறத பார்த்துட்டு கேட்டிருக்கான் சிக்கு. இதுக்குதான் அவங்க அப்பா வந்து வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு, அவன் செய்யல. அப்பா மேல இப்போ கோவம். அப்பா வந்துட்டாரு, ராத்திரி தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில அப்பா வேலைக்கு போகணும். அப்போ வந்து அப்பா வந்து தேடுறாரு பைக் சாவியை தேடுறாரு, காணவே காணும். என்ன பண்ணா, எங்க போச்சு, நான் இங்கே தானே வச்சேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சுத்திட்டே இருக்கிறாரு. அவங்க அம்மாவும் தேடுறாங்க, அவங்களுக்கு வீட்டில் வந்து இந்த பையனுக்கு ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பேக் பண்ண வேண்டிய வேலை இருக்கிறதுக்கு அவ்வளோ தேடுறாங்க. அப்பாவும் தேடுறாரு, அப்பாவுக்கும் வேலைக்கு டைம் ஆகுது, பையனுக்கும் ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த சிக்கோட அப்பா நோட்டீஸ் பண்ணுறாரு, ஒரு ஓரமாக சிக்குவோட சிரிப்பு. இவன் ஏன் சிரிக்கிறான், இவனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நமக்கு வேலைக்கு லேட் ஆகும் போது இவன் எப்படி சிரிக்கலாம், அப்போ ஏதோ ஒரு வேலையை சிக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்கறதுக்காக பக்கத்தில் போறாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸ்டே டியூன்ட் 89.4 தமிழ் எஃப்எம் இது குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜ நிவேதா.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா, ஒரு விஷயத்த வீட்டில் வந்து நீ தேடி கண்டுபிடிச்சு கொடு, அப்போ உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ வந்து சமத்தா படி, நான் உன்னை வெளில கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா புது ட்ரெஸ் வாங்கி தரேன், இப்படி தான் ஒரு ஒரு விஷயங்களும் நமக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து சிக்கு அப்பா சிக்குக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறா தெரியுமா? 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ச்சன வேதா. சிக்குவுடைய அந்த ஸ்மைலை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, பைக் கீ காணாம போனதில்ல, அதை ஒளிச்சு வச்சிருக்காரு தம்பி அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அப்புறமா இதை வந்து வெளிப்படையா சொன்னா கண்டிப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்லுவான். அதனால செக்குவோட அப்பா, இந்த பைக் கீயை காணும் கமலா, நான் நினைக்கிறேன் பேசாம பைக் கீ கிடைச்சிச்சு, யாராவது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராபெரி இரேசர் இருக்குல்ல, அதை வாங்கி கொடுக்கலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சிக்கு அப்பா சொன்ன உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவன் தானே ஒழிச்சு வச்சிருக்கான், அதனால்தான் ஈஸியாக அதை எடுத்து கொடுக்க முடியுமே. உடனே வேக வேகமாக போயிட்டு அவனோட ஸ்கூல் பேக்ல இருந்து, அப்பா நான் தான் வந்து விளையாட்டுக்கு எடுத்து வச்சேன், இந்தாங்கப்பா எனக்கு நாளைக்கே ஸ்ட்ராபெரி இரேசர் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டான். உடனே நீ வந்து ஒரு திருட்டு வேலை பண்ணியிருக்க, இதனால வந்து அம்மாவுக்கு வேலை கெட்டு போச்சு, அப்பாவுக்கு வேலை கெட்டு போச்சு, நீ ஸ்கூலுக்கு டைமுக்கு போறதுக்கும் நின்று போச்சு, இதனால உனக்கு ஸ்ட்ராபெரி ரேசர் இல்ல பனிஷ்மெண்ட் தான் கிடைக்க போகுது. இந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா, இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வீட்ல இருந்து நடந்தே போகணும், நீ ஸ்கூலுக்கு போயிட்டியா இல்லையாங்கிறதையும் நான் செக் பண்ணுவேன், இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட்னு கொடுக்குறாரு. அன்னைக்கு நடந்தே ஸ்கூலுக்கு போறான் சிக்கு. அதுக்கப்புறம் சிக்குவோட கோவம் அதிகரிச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? ஸ்டே டியூன் 89.4 தமிழே சமீது குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. கால் வலிக்க வலிக்க ஸ்கூலுக்கு போனான் சிக்கு. அதுக்கப்புறம் அங்க போய் அப்பா மேல ரொம்ப கோவம். கொஞ்ச நேரத்து மேல பாட எதுவும் கவனிக்க முடியாம தூங்கிதான். அதுக்கப்புறம் டீச்சர் அப்பாக்கு கால் பண்றாங்க. 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ச்சி நிவேதா. இந்த மாதிரி பையன் ஸ்கூல்ல தூங்கிட்டான், பாடத்தை கவனிக்கவே இல்லை, என்ன ஆச்சு ராத்திரி பையன் தூங்கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அப்பாக்கு பனிஷ்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம், ஆனா இந்த மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாது, குழந்தைங்க படிக்க முடியாம போறதுக்கு நம்ம காரணமா இருக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா சரிங்க மேடம் நான் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு பாதி ஸ்கூல்ல இருந்தே வீட்டுக்கு கூட்டு போய் வீட்டுல படுத்து தூங்க வைக்கிறாரு. அப்பா இதுக்கப்புறமும் பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னா சிக்கு எதிர்பார்த்தான், ஆனா அப்படிதான் இல்லை. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் பாசமா இருக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா சில நேரங்கள்ல நம்ம கண்டிப்பா இருக்கிறதா சரி அப்படின்னு நினைப்போம், ஆனா இந்த கண்டிப்பை என்ன ஆக்கிடும்னா இன்னும் அதான் பேரண்ட்ஸ் மேல இருக்கக்கூடிய வெறுப்பை அதிகரிக்கும். அது ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்னு சிக்குவோட அப்பா முடிவெடுத்து இவனுக்குள்ள ஆசையை விதைக்கும் போதே அந்த ஆசைக்கு நம்ம என்ன பயன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் விதைக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. அன்னைக்கு ஃபுல்லாக யோசிக்கிறாரு. அன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சுட்டே இருக்கும்போது சிக்கு வந்து அப்பா சாரி அப்படின்னு சொல்கிறான். அந்த சாரியில் மனமுருகி போய் கட்டி பிடிக்கிறாரு சிக்குவோட அப்பா. இந்த மாதிரி நீ சேட்டை பண்ணக்கூடாது சரியா, நீ வந்து சமத்தா இருக்கணும், உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்பா நம்ம கிளாஸில் சந்தோஷ் இருக்கால அவனோட சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நானும் அதே மாதிரி சைக்கிள்லேயே ஸ்கூலுக்கு போகிறேனே, அப்படி நான் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போனேன்னா உங்க வேலையும் கேட்டு போகாது, நானும் டைமுக்கு போய் டைமுக்கு வந்துடுவேன்ல அப்படின்னு சொன்னோடனே சரி சைக்கிள் வாங்கி தர, ஆனா அந்த சைக்கிள் வாங்குறதுக்கு நீ சில விஷயங்கள் பண்ணும் பண்ணுவியா? நீங்களும் பண்ணிருக்கீங்களா? 89.4 தமிழ் FM குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜே நிவேதா.
2: என்னப்பா என்ன கிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ்

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
5: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவ்வளவு சொல்லிட்டா.
6: தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
2: ஐ திங்க் நம்ம பேரண்ட்ஸ் தான் கேட்டதும் ஒரு பொருளை வாங்கி தராத லாஸ்ட் ஜெனரேஷன் பேரண்ட்ஸ். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் கேட்கறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்துறதுலே குறையா இருப்பாங்க. பட் ஆ பேரண்ட்ஸ் வாஸ் நாட் லைக் தட். அவங்க எப்பவுமே எந்த பொருள் கேட்டாலும் அந்த பொருளோட வேல்யூ என்னங்கிறத நமக்கு புரிய வச்சு, நம்மள ஏக்க வச்சு, ஏங்க வச்சுதான் ஒரு பொருளை வாங்கி தருவாங்க. 89.4 தமிழ் எஃப்எம்மின் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதம். ஸோ அந்த மாதிரி சிக்குக்கு சைக்கிள் வாங்கி தரணுங்கிற முடிவு என்னமோ அப்ப எடுத்தாச்சு. ஆனா கேட்டோட வாங்கி தரக்கூடாதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா இருந்தார். காலையிலே வேக வேகமா எந்திரிச்ச உடனே அப்பா, அப்பா நம்ம சைக்கிள் வாங்க போறோமான்னு கேட்கறான். உடனே அப்பா, சைக்கிள்லாம் நான் வாங்கி தரேன், ஆனா அதுக்கு நீ சில விஷயங்கள் பண்ணுமே. அப்பதான் அவனுக்கு புரியுது, ஒரு பென்சில், ஒரு ரப்பர் வாங்கி தரத்துக்கு அப்பா அவ்வளோ விஷயம் பண்ண சொல்வாரு. இவரா இப்போ கேறதும் சைக்கிள் வாங்கி தர போறாரு அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துட்டு, சரி விடுங்க, நீங்க எப்படி வாங்கி தர மாட்டீங்க, அம்மா என்ன சமைச்சு வச்சிருக்கீங்கன்னு கிச்சனுக்குள்ள போறான். உடனே அவங்க அப்பா, சிக்கு இங்க வா, அதாவது நான் கண்டிப்பா சைக்கிள் வாங்கி தராமலாம் இருக்க மாட்டேன், ஆனா அந்த சைக்கிள் நீ எப்படி ஓட்டுறங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்ல. நீ சைக்கிள் நல்லா ஓட்டுவியா, நீ ஸ்கூலுக்கு பத்திரமா போவியா வருவியா, இதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு அப்பாவுடைய கடமை. அதனால என் ஃப்ரெண்டோட பையனோட பழைய சைக்கிள் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வந்து தரேன். அந்த சைக்கிள் நீ எப்படி ஓட்டுறங்கிறத பொறுத்து நான் உனக்கு புது சைக்கிள் வாங்கி தரேன். அது மட்டும் இல்ல, இன்னையில இருந்து நீ வீட்டு வேலைக்கு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணும். நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் உனக்கு நான் பாக்கெட் மணி தருவேன். அந்த பாக்கெட் மணியை நீ சேர்த்து வைக்கணும். நீ வேற எந்த செலவும் பண்ணாம எவ்வளவுதான் பாக்கெட் மணி சேர்த்து வச்சிருக்க அப்படிங்கறத நான் ஒரு பக்கம் பாக்குறேன். இன்னொரு பக்கம் இந்த பழைய சைக்கிள் நீ எப்படி ஓட்டுறங்கிறதையும் நான் பாக்குறேன். இந்த ரெண்டு வேலையும் நீ கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னா ஒரே மாசத்துக்குள்ள உன் கையில சைக்கிள் இருக்கும். இதை சொன்னதும் ராத்திரி ஃபுல்லா அவனுக்கு தூக்கமே வரல. 89.4 தமிழ் எஃப்எம் என் குர்த்தி ஸ்டோரி வித் மீ அர்ஜுன வேதா.
3: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா.

0: ஒரு கதை சொல்லிட்டேன் சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
2: பொதுவா அம்மா வேலை சொன்னா எங்கேயாவது ஓடி ஒளியத்தான் நமக்கு தோணும், வீட்டு வேலைகள் குறிப்பா. ஆனா எங்க சிக்கு ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே மொத வேலையை அம்மா கிட்ட வீட்டு வேலை என்ன அப்படின்னு கேக்குறான். 89.4 தமிழ் SMN குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜி நிவேதா. சிக்கு வேக வேகமா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு அம்மா அம்மா வீட்டு வேலை என்ன இருக்கு, வீட்டு வேலை என்ன இருக்கு, எனக்கு வேலை கொடுங்க அப்படி

0: அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட்ஸ்லேயும் எல்லா வேலையும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, குழந்தைய பார்த்துக்கிறது, அம்மா வந்து பாத்திரங்கள் எடுத்து வைக்கிறாங்க கழுக்கிறாங்க அப்படின்னு அதை எடுத்து வைக்கிறது, சாப்பிட்ட பாத்திரங்களை கொண்டு போய் கிச்சனில் வைக்கிறது, இப்படி எல்லா வேலையும் பத்திரமா பண்ணிகிட்டே இருக்கிறான். அதை வந்து அவங்க அப்பா அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவர் 50 ரூபா 100 ரூபா என்ன வேலை அவன் பார்க்குறானோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அவனுக்கு கண்ணில் தின்பண்டங்கள்லாம் தெரியும். அதே மாதிரி எஸ்கர்ஷன் போகிறதுக்காக ஒரு வாய்ப்பும் வருது. எதுவும் கிடையாது எனக்கு, சைக்கிள் மட்டும்தான் அப்படின்னு அவங்க அப்பா கொடுத்த காசில் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு வந்துட்டே இருக்கான். அதே மாதிரி அவங்க அப்பா ஃப்ரெண்டோட பழைய சைக்கிளை வாங்கி கொடுத்தாரு இல்லையா, அதையும் தத்தி தத்தி தத்தி ஓட்டிக்கிட்டே இருக்கான். இது எல்லாத்தையும் அவங்க அப்பா நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு மாதமும் போகுது. ஒரு மாதம் முடிஞ்சிட்டு ஒரு சண்டே காலையிலேயே, பொதுவாக நம்ம வந்து சண்டே தான் எந்திரிப்பாங்க இந்த குழந்தைங்கிற மாதிரி எந்திரிச்சு வேகமும் ஓடி வந்து, அப்பா நம்ம உண்டியில் உடச்சி பார்ப்போமா எவ்வளோதான் நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு. உடனே சரி அதுக்கு முன்னாடி நீ சைக்கிள் ஓட்டி நான் பார்க்கணும்னு சைக்கிள் ஓட்டி கால் கீழே படாமல் அழகாக ஓட்டி முடிச்ச உடனே வேகமாக போய் உண்டியில் உடைக்கிறாங்க. உண்டியில் உடச்சி பார்த்தோன்னே அதில் ஒரு 1750 ரூபா இருக்குது. அப்பா சைக்கிள் விலை என்ன அப்படின்னோடனே, சைக்கிள் விலை இன்னும் ஒரு 3500 வரும்ப்பா, அப்போ எனக்கு சைக்கிள் கிடைக்காதான்னு சோகமாகி ஓரமாக போய் உட்காந்துட்டான். ஏன்னா இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்ச காசுல தான் சைக்கிள் வாங்க போறதா அவன் நினைச்சான். ஆனா அதுக்கு இப்போ காசு பத்தல. இப்ப அப்பா வாங்கி தருவாரா மாட்டாரா? 89.4 தமிழ் எஃப்எம் இன் குட்டி ஸ்டோரி வித் மீ அர்ஜுனவேதா.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா நூறு பாட்டு போட்டா மாதிரி.
1: ப்ரோ நாங்க நூறு பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
2: நூறு பாட்டு பாட்டு.
3: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா.
5: அப்போ எஸ், இப்ப வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு நாள் வந்திருக்கு. நம்ம ஆசையா ஆசையா ஒரு சில விஷயங்களுக்காக காசு சேர்த்து வைப்போம், ப்ரிப்பேர் ஆகும். அந்த ப்ரிப்பரேஷன் முடியும் போது அந்த எதுக்காக ப்ரிப்பேர் ஆனமோ அந்த வேலை நடக்காது, அல்லது காசு பத்தாம போகும், அந்த காசுக்கு வேற செலவு வரும். இப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம்ல. அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்போ சிக்கு இருக்கான். 89.4 தமிழ் எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜன வேதா. ஏன்னா அசினா திடீர்னு வீட்டுல அம்மா குடம் சரியில்லாம போகுது. அப்பா வந்து போயிட்டு காசு தேடுறாரு, கிடைக்கல. அப்போ வந்து வேக வேகமா செக்கு இல்லை, அப்புறமா சைக்கிள் வாங்கிக்கலான்னு கையில இருந்த அந்த 1750 ரூபாய கொடுக்குறான். அப்பா இதை வச்சுக்கோங்க, அப்புறமா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, முதல்ல அம்மாவுடைய ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அப்பா கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீர், அம்மா கண்ணில இருந்தும் கண்ணீர் வர ஆரம்பிக்குது. நம்ம குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிற குழந்தை நம்ம நினைச்சோம், ஆனா வீட்டுல ஒரு தேவன் வரும்போது தான் ரொம்ப நாளா மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த ஒரு ஆசைய வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நல்ல குழந்தையா இருக்கானே அப்படின்னு பூரிச்சு போறாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க அப்பா ஒரு விஷயம் சொல்றாரு. சிக்கு கவலைப்படாத, நான் அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், அதனால அம்மாவை நம்ம அந்த இன்சூரன்ஸ் பணத்துல போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் உனக்காக ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன், நீ என்ன பண்ண வாசலுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. வேக வேகமா சிக்கு வாசலுக்கு போய் பார்த்தா, சிக்கு எந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஆசைப்பட்டானோ அது அவங்க அப்பா போன மாசமே வாங்கிட்டாரு, ஆனா குடுக்கல. ஏன்னா இந்த சைக்கிளுடைய வேல்யூ குழந்தைக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காகவும், வீட்டிலுடைய நிலைமை புரியணும், அம்மாவுக்கு உதவியா இருக்கணும், ஒவ்வொரு காசையும் எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கறத பையன் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய டெஸ்ட் அவர் கொடுத்தாரு. சும்மா இந்த டெஸ்ட கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கறதுக்காக தான் ஒரு பழைய சைக்கிளையும் வாங்கி கொடுத்தாரு. இப்போ இது மூலமா வந்து அந்த குழந்தையும் சந்தோஷம், அப்பாவுக்கும் சந்தோஷம், அம்மாவுக்கும் சந்தோஷம், ஒரு வேல்யூவும் ஒரு பையன் புரிஞ்சுக்கிறான் இல்லையா. இந்த மாதிரி அழகழகான கதைகள் நிறைய சின்ன வயசுல நம்ம கேட்டிருப்போம். இப்படி வேல்யூ நிறைஞ்ச கதைகளை இன்னைக்கு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டோமோ, அல்லது குழந்தைங்க கேட்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, அந்த மாதிரி வேல்யூ நிறைந்த கதைகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா 89.4 தமிழ் எஃப்எம்இன் வாட்ஸ்அப் நம்பருக்கு 0502528940 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது 89.4 தமிழ் எஃப் முடிய இன்ஸ்டா பேஜ்ல நீங்க அனுப்பலாம். ஆர்ஜே நிவேதா அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல நீங்க அனுப்பலாம். அனுப்ப மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்க்கும் எனக்கு அனுப்ப மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக் வித் another குட்டி ஸ்டோரி நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஐ மிஸ் யூ அ லாட். சீக்கிரம் வரேன். ஸ்டே டியூன்ட்.

0: கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT குளோபலின் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல். நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
1: மீட் VNCT டீம் ஆன் August 23rd, சண்டே மார்னிங் 10 AM to 8 PM at Park Bridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
0: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ.

0: We'll be back after a short commercial break.
1: சீசனல் சேஞ்சஸ் ஸ்ட்ரெஸ் மைக்ரைன் சைனசிட்டிஸை ட்ரிகர் பண்ணும். அதனால வரக்கூடிய நாள்பட்ட தலைவலி டிஸ்கம்ஃபர்ட்ல இருந்து விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா பாது.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க? யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து
0: நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
3: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
3: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
5: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம். 89.4 கண்ணுக்கு

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: இதோட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor, 1982 la irundhe Danya refrigeration oda mukkiyamaana angam.
5: JM brand AC da,
6: JM brand AC da.
7: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
8: VNCT Global-in Grand 1+ Villa Sale. நம்ம VNCT-ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர்னு டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களோ. கூடவே ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், காட்டுன்னு உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
9: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் This hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
8: மறந்திராதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: Tommy 89.4. We'll be back after a short commercial break.
1: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: கோல்ட் நெக்லஸா, ரொம்ப அழகா இருக்குங்க.
1: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
1: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் கிஃப்ட். இது
2: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. ஆகஸ்ட் 17th டு செப்டம்பர் 16th, 5000 திரம்ஸ் வர்த் கோல்ட் ஜுவல்லரி அண்ட் 2000 திரம்ஸ் வர்த் டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் சாரி கிஃப்டா கிடைக்கும். பிளஸ் அப் டு 50% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் ஆன் டைமண்ட் ஜுவல்லரி. ஐஸ்வர்யத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகையை அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் இன் அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
1: அண்ணன் தங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை Altavasul Group of Companies.
2: ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae ல back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% off. Visit sunday.ae.
3: Break it off for another hot explosive mix.
4: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
3: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax complaints and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
4: there is no place like home, there's no home like that.
1: You are listening to club tamil only on 89.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். VNCT குளோபலின் கிராண்ட் ஒன் பிளஸ் வில்லா சேல். நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் ஒன் பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க. 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
1: மீட் VNCT டீம் ஆன் August 23rd, சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM அட் பார்க் Bridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
0: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: You are listening to Club Tamil only on

0: 99.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Break it off another hot explosive mix.
1: You're listening to Club Tamil on 89.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா டிரான்சாக்ட் பண்ணி உங்க பணத்தை டபுள் பண்ணுங்க. இந்த சம்மர்ல அலன்சாரி எக்ஸ்சேஞ்ச் வழியா நீங்க பண்ற ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் மூலமா உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் அண்ட் a brand new jet or T1 car வின் பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alansari Exchange app now. ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae ல back to school offers வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10-60% off. Visit sunday.ae. ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா, ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒன்னா கிடைக்குது. தமிழ்நாடு's number one trusted plot developers ப்ராப்ஷலோட 19th anniversary offerஆ 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
3: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd August Sunday 9 AM to 9 PM IDS building opposite to Burj Man Dubai ல தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. For more details contact 0564154242.
2: Plots nale, prop shell dane.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்ட் வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்ட் காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் டு பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: ப்ளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
3: உங்க பிரெக்னன்சி ஜர்னிய ஸ்மூத் அண்ட் கம்ஃபர்டபுளா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆயுர்வேதா உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கும் உங்க நியூ பார்ன் பேபிக்கும் பிரெக்னன்சில இருந்து போஸ்ட் நேட்டல் கேர் வரைக்கும் அன்போட கவனிக்க டாக்டர் கீதா சதானந்தன் அண்ட் டீம் இருக்காங்க அட் ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் DIP1 துபாய்.
2: ஒரு கிரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
4: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஆப் ஸ்டோர் இல்லனா ப்ளே ஸ்டோர்ல எயின் கோல்ட் வாலெட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் 1 திரஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசன்ஸ்டும் கூட.
1: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். ஸ்கூல் சீசன் வந்தாச்சு, அப்போ ஸ்கூல் ஷாப்பிங்க்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமே யோசிக்கிறீங்களா? sunday.ae ல பேக் டு ஸ்கூல் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. எல்லா ஸ்டேஷனரி ஸ்கூல் சப்ளைஸ்லயும் 10% to 60% ஆஃப். விசிட் sunday.ae.
5: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
6: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
7: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
8: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
9: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே.
7: உனக்கு இப்ப 15 வயசு, இப்ப நீ என்ன பண்ற?
8: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
1: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
10: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: Brought to you by
1: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
11: Break it off, another hot explosive mix.
1: You're listening to Club Tamil on 89.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM. You are listening to Club Tamil only on 89.4.

0: bad boy.
1: तुम से कैसे बोले रहे तुमने?
2: Rolex. Rolex.
3: Sir. Yes sir.
4: इधर वाला best entertainment टा और FM काटर बन के lifetime settlement ला.
5: 89.4.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்க்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
7: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு நம்பர் ஒன் ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
8: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. 800 ஸ்கொயர் ஃபீட் கீழ புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
7: பிளாட்ஸ் நாளே ப்ராப்ஷல் தானே. மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 2-30 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
8: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ட வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibly. TNC supply.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்?
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
14: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
15: You're rocking with the DJ that keeps

0: டு 600,000 dirhams in cash and a brand new Jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Al Ansari Exchange app now.
1: ப்ராப்பர்ட்டி வேணுமா, கோல்டு வேணுமா? ப்ராப்ஷல்ல ரெண்டுமே ஒண்ணா கிடைக்குது. தமிழ்நாடு'ஸ் நம்பர் 1 ட்ரஸ்டட் பிளாட் டெவலப்பர்ஸ் ப்ராப்ஷலோட 19th அனிவர்சரி ஆஃபரா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.
2: 800 ஸ்கொயர் ஃபீட் புக் பண்ணா 19 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ, 800 ஸ்கொயர் ஃபீட் கீழே புக் பண்ணா 10 கோல்டு காயின்ஸ் ஃப்ரீ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. 23rd ஆகஸ்ட் சண்டே 9 AM டு 9 PM IDS பில்டிங் ஆப்போசிட் பர்ஜ்மன் துபாயில தான் ஈவென்ட் நடக்கவிருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் 0564154242.
1: பிளாட்ஸ்னாலே ப்ராப்ஷல் தானே.
0: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஸ்கூல் வெகேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: You are listening to Club Tamil only on 89.9.

புத்தி கொஞ்சம்

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இது 89.4 தமிழ் FM.
1: You're rocking with the DJ that keeps the hits coming.
0: Love Tamil on 89.4 தமிழ் FM. மாட்டு சத்தம் மனுஷன்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்த ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
10: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
11: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
12: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct, presented by VNCT Global in Chennai and Coimbatore locations. La enda villa book pannalum extra 1 bedroom free. Meet the team on Sunday, August 23rd at Park Regis Hotel. Call 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
13: Break it off, another hot explosive man.
14: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் பிரச்சனை எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வர ஆரம்பிக்குது. அந்த வலியில இருந்து நிரந்தரமா விடுபட இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at Ayurtreat Ayurveda, Dubai Silicon Oasis and DIP 1 Dubai.
3: VNCT Globalin Grand 1+ Villa Sale. நம்ம VNCT ல எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ. சென்னை ECR, OMR, பம்மல் அண்ட் போரூர் அண்ட் கோயம்புத்தூர் டாப் சிட்டி லொகேஷன்ஸ்ல 2 BHK புக் பண்ணா 3 BHK வில்லா, 3 BHK புக் பண்ணா 4 BHK வில்லா, 4 BHK புக் பண்ணா 5 பெட்ரூம் பங்களா. கூடவே AC, TV, ஃப்ரிட்ஜ், காட்டன் உங்க வில்லாவை ஃபுல்லி ஃபர்னிஷ்டா புக் பண்ணுங்க 15 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆஃபரோட.
4: மீட் VNCT டீம் ஆன் ஆகஸ்ட் 23rd சண்டே மார்னிங் 10 AM டு 8 PM at Park Ridges Hotel near Bujman Metro Station, Dubai. Call 054-767-3111. 054-767-3111.
3: மறந்துடாதீங்க, எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 பெட்ரூம் ஃப்ரீ.
5: You are listening to Club Tamil.

பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 0563643646.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You're rocking with the DJ that keeps the hits coming. Love Tamil.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You are listening to Club Tamil only on 89.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாய் தானாச்சா.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: மாபெரும் பரிசுகள், மாபெரும் வெற்றியாளர்கள், மாபெரும் தருணங்கள். லக்கி டே இதுவரைக்கும் 250 மில்லியன் திரம்ஸ்க்கு மேலான பரிசுகள் வழங்கி 230 மில்லியன் திரம்ஸ் கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளர்களை உருவாக்கியுள்ளது.
4: ஒவ்வொரு புதன் மற்றும் சனி இரவு 9:30 மணிக்கு டிராவில் சேருங்கள். 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் மகா பெரும் பரிசு அல்லது 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் இரண்டாம் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. இப்பவே the uae.lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்டை வாங்குங்க. Brought you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Player I, player responsibility. TNC Supply.
5: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: Gold necklace ஆ ரொம்ப அழகா இருக்குங்க.
3: அப்போ இது எப்படி இருக்கு?
2: ஓணம் போடவையா? இது எப்ப வாங்குனீங்க?
3: நான் வாங்கல, அண்ணன் தங்கமோட ஓணம் gift இது.
2: அண்ணன் தங்கம் gold and diamonds in பொன்னும் புடவையும் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. August 17th to September 16th 5000 dirhams worth gold jewelry and 2000 dirhams worth diamond jewelry purchase க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஓணம் saree gift ஆ கிடைக்கும். Plus up to 50% off on making charges and special discounts on diamond jewelry. ஐஸ்வரியத்தை அள்ளித்தர ஓணம் பண்டிகைய அண்ணன் தங்கம் gold and diamonds in அற்புதமான நகைகளோட கொண்டாடுங்க.
3: அண்ணன் தங்கம் gold and diamonds கராமா சென்டர் துபாய், powered by அல்தவ Sul Group of Companies.
4: Break it off for another hot exclusive mix.
5: You're listening to Club Tamil on 89.4.

0: že kese bude etuné.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: You are listening to Club Tamil only on 89.4.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். You are listening to Club Tamil only on 89.4.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: You're listening to Club Tamil on 89.5.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
2: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
2: நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க
0: மசாலா கேஃபே brought to you by corporate tax on time க்கு ஃபைல் பண்ண the vat consultant your trusted partner for tax compliance and business growth. Ayers premium veg restaurant JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது. மற்றும்
3: there is no place like home, there's no home like that.
4: Break it off another hot explosive mix.
5: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
1: என்ன
2: என்ன,
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏய் ஏய் ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: Слушай, кај се буде ето не. Rolex. Rolex.
1: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம். 89.4
3: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா, மெச்சூரிட்டி. ஆக்சுவலி இந்த மெச்சூரிட்டினா என்ன அப்படின்னு நம்மக்கிட்டே நம்ம சில க்வெஷ்சன்ஸ் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வரும். நிஜமாகவே நம்ம மெச்சூர்டான பர்சன் தானா அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனாக ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம், ஒரு மிஸ்டேக் வந்து ஒன்று பண்ணுவோம். என்ன அப்படின்னா, வயசு கூட்டிகிட்டே போனால் தானாகவே இந்த மெச்சூரிட்டி வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மெச்சூரிட்டிக்கு ஏஜோட சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. 20 வயசில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப மெச்சூர்டாக வந்து பேசுவாங்க, நம்மளே ஆச்சரியப்பட்டு போவோம், எப்படி இந்த வயசில் இவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்னு. அதே ஒரு 50 வயசு ஆனாலும் சில விஷயத்தில் எமோஷ்னலாக சட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறவங்களும் வந்து இருக்கிறாங்க. நம்ம டெய்லி வந்து பார்க்குறோம். மெச்சூரிட்டினா லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அதில் தான் வரும். சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்காக ரொம்ப மெனக்கெடுவோம், அடம் பிடிப்போம், அழுவோம், இது வேணும் வேணும்னா வேணும் அப்படின்னு சொல்லி நிற்போம். ஆனால் நமக்கு இந்த மெச்சூரிட்டி வர வர இது எனக்கு வேணுமா இது வேண்டாமா, இந்த சிச்சுவேஷனில் இது நம்ம இப்படி பேசணும்னா இது வந்து கரெக்டாக கரெக்ட் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். முன்னாடி யாராவது நம்ம மேலே ஒரு தப்பு சொல்லிட்டாங்கன்னா சட்டுன்னு கோவம் வந்துடும் பாருங்கள் நமக்கு. ஆனால் இப்போது நிதானமாக யோசித்து அதுக்கு சரியான ஒரு ரிப்ளை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த மெச்சூரிட்டினா நம்ம வாய்ஸை அப்படியே கொஞ்சம் ரைஸ் பண்ணி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பேசுறது கிடையாது. நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை தெளிவாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது தானே. அது கோவமாக இருக்கட்டும்,

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: You're rocking with the DJ that keeps the hits coming.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அவன் அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும். வந்துட்டானுங்க அட்வைஸ் பண்றதுக்கு.
1: தம்பே தம்பே தம்பே, வாழ்க்கைன்னா வந்து போவோம் ஆயிரம் வம்பு, மனசுல ஏத்திக்கணும் தெம்பு, நான் சொல்றத நம்பு, நீ ஒன்ன நம்பு.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அத்துமைந்தானாச்சா.

0: திருட்டு பசங்க.
1: கொஞ்சம் கேசம் போது எடுத்துங்க. ரோலெக்ஸ் ரோலெக்ஸ்
2: சார், ஜஸ்ட் சார். இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: सभी को शहनाज अख्तरी का नमस्कार. आइए छाया गीत में प्यार से प्यार करें.
3: मुझे इसकी परवाह नहीं.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: பாண்டு பேபி,

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்ட?

0: இப்போ நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் இருக்கார்ல, ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: For details, call 056-415-4242.

0: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: போட்டிக்கு
2: ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
3: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.